0: பெங்களாவ லங்காவிலாவின் பாந்தரேகாய்
1: live.fm.lk
2: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம live.fm
3: live.fm.lk